0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தத்தனு தக்கித தரித தனத தனுத தினித தகனு தம் தம் தக்கிடு தம்
1: தக்கபோ தன் சீர் வீச்சக்கர தடக்கபோ தன் சீர் வீச்சக்கர கனபுத்து குதிக்கது பொஸ்கர் கனபுத்து குதிக்கது பொஸ்கர் சீட்கே தொடர் மன்மத்கர்